திருமால் திருவடி போற்றி போற்றி. திருமால் அடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த அடிக்காலை வணக்கம். புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி நாள்தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் அரங்க நாடன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்பீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் இதோ முதலில் வரும் பக்தி மிகும் இந்த

அரங்கநாடன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுபவர் ரோசில்

0: திருட்டணி திருமுருகன் திருக்கோவிலில் திருப்பணியாற்றி வரும் சுவாமி ஐயப்பன் குருக்கள் அவர்கள்.
1: சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. அன்பர்களே வணக்கம். நான் இன்று பேசவிருக்கும் தலைப்பு பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் வைணவ நெறியை பின்பற்றி பக்தியில் சிறந்து விளங்கிய பன்னிரு ஆழ்வார்களுள் ஒருவர். முதல் ஆழ்வார்கள் எனப் போற்றப்பட்ட மூன்று ஆழ்வார்களுள் ஒருவராக விளங்கினார். மாமல்லபுரத்தில் பிறந்த இவர் வைணவ நூல்களின் தொகுப்பான 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள 2 திருவந்தாதியை பாடியுள்ளார். இது 100 வெண்பாக்களால் ஆனது. இவர் திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படும் மாமல்லபுரம் தலசேனப் பெருமாள் ஆலயத்திற்கு அருகில் குறுக்கத்தி பந்தலில் நீலோத்பவ மலரில் ஐப்பசி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் அவதரித்தார். சில ஆழ்வார்கள் திருமாலின் கையிலுள்ள ஆயுதங்களின் அம்சங்களாக அவதரித்தவர்கள் என்பது வைணவ சம்பிரதாய நம்பிக்கை ஆகும். அதன்படி பூதத்தாழ்வார் கௌமோதகி எனப்படும் திருமாலின் கதாகுதத்தின் அம்சமாக கருதப்படுகிறார். பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வாரின் சமகாலத்தில் வாழ்ந்தவர் பூதத்தாழ்வார் ஆவார். பன்னிரு ஆழ்வார்களில் இவர்கள் மூவரும் முதல் 3 ஆழ்வார்களாக போற்றப்படுகின்றனர். பூதத்தாழ்வார் திருக்கோவிலூருக்கு உலகளந்த பெருமாளை தரிசிக்கச் சென்றபோது மழையின் காரணமாக மிருகண்டு முனிவரின் திருமாளிகையில் ஒதுங்கினார். இவருக்கு முன்பே அவ்விடத்தில் இருந்த இடைக்கழியில் ஒதுங்கியிருந்த பொய்கையாழ்வாரை பார்த்து, இருளில் யார் என அறியாமல் உள்ளே வரலாமா எனக் கேட்டார். பொய்கையாழ்வாரும், ஒருவர் உறங்க இருவர் அமர இடம் உள்ளது என கூறி இவரை உள்ளே அழைத்து அமர வைத்தார். திருமாலின் திருவுளப்பாங்கின் வண்ணம் சற்று நேரத்தில் பேயாழ்வாரும் அவ்விடம் வந்து சேர்ந்து மழைக்காக ஒதுங்கினார். பேயாழ்வாரும் ஏற்கனவே உள்ளே அமர்ந்திருக்கும் இவர்களிடம் தானும் உள்ளே வரலாமா எனக் கேட்க, இவர்கள் இருவரும் இருவர் அமர மூவர் நிற்க இடம் உள்ளது, உள்ளே வாருங்கள் எனக் கூறி அழைத்து கொண்டனர். மூவரும் இருளில் நின்று கொண்டிருக்கும் போது திருமாலின் திருவிளையாடலால் 4வதாக ஒருவர் நெருக்கமாக நிற்பதாக இம்மூவரும் உணர்ந்தனர். நெருக்கத்தின் காரணத்தை அறிய வேறு விளக்கு இன்மையால் பொய்கையாழ்வார் வையம் தகழியா எனும் பாடலில், பூமியாகிய தகழியில் கடல் நீரை நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார். பூதத்தாழ்வார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா, நண்புருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்று அந்தாதி நடையில் 100 செய்யுள்களை பாடினார். பூதத்தாழ்வாரின் பாடல்கள் 2 திருவந்தாதி எனப் போற்றப்படுகிறது. இவ்விரண்டின் ஒலியால் இருள் அகல நெருக்கத்திற்கு காரணமான இறைப்பொருளை கண்டனர். பின் மூவரும் அப்பொருளின் சொரூபத்தை அறிந்து அனுபவித்து ஆனந்தம் அடைந்தனர். இவ்வரலாற்றின் உட்பொருள் யாதெனில், பொய்கையாரின் செயல் புறையுருளை நீக்கியது, பூதத்தாழ்வாரின் செயல் அகையுருளை நீக்கியது. அகையுருள் புறையுருள் இவ்விரண்டும் நீங்கினால் பரமனை காணலாம் என்பதாகும். தம்மை போல் தவம் செய்தவர்

0: யாரும் இல்லை என்றும் தாமே ஏழு பிறவைகளிலும் தவமுடையவர் என்றும் பெருமை கொள்கிறார் பூதத்தாழ்வார். இதற்கு காரணம் கூறுவாராய், யானே தவம் செய்தேன், ஏழ் பிறப்பும் எப்பொழுதும் யானே தவம் உடகேன், எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன், பெருந்தமிழன் நல்லேன் பெரிது. அதாவது பெருமானின் இணையடிகளுக்கு பெருமை வாய்ந்த தமிழால் மாலை தொடுத்து அணிவித்தமையால் தாம் பெருந்தமிழனான பெருமையினை பெருந்தமிழன் நல்லேன் பெரிது எனக் கூறி பெருமிதம் அடைகின்றார். தம் நினைவிலும் கனவிலும் காண்பது திருமாலையே என்பதனை, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன், கனவில் மிக கண்டேன், மீண்டு அவனை மெய்யே மிக கண்டேன், ஓன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் சோதி வடிவு எனப் பாடுகிறார். வேதத்தின் பொருளும் முடிவும் நாராயணனின் நாமமே. வேதத்தை ஓதாவிட்டாலும் மாதவன் பேர் சொன்னால் போதும், அதுவே வேதத்தின் சாரம் என்பது பூதத்தாழ்வாரின் முடிவு. அதனை தமது திருவந்தாதியில் ஒத்தின் பொருள் முடிவும் இத்தனையே உத்தமன் பேர் ஏத்தும் திறமருமின் ஏழைகள் ஒத்ததனை வல்லீரேல் நன்று, அதனை மாட்டீரேல் மாதவன் பேர் சொல்லுவதே ஒத்தின் சுரக்கு எனப் பாடுகிறார். நாமும் பூதத்தாழ்வார் காட்டிய வழியில் நாராயணனின் நாமங்களை நாவாரப் பாடி அனைத்து வளங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து வீடு பேறு பெறுவோமாக. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: புரட்டாசி கோவிந்தன் விரட்டியொட்டி மொழிசு வானொலியில் நாம் வழங்கிய அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி பக்தி மிகும் பாடலுடன் நிறைவு பெறும். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் எமது உளம் நிறைந்த நன்றி வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

வணக்கம். மொரிஷசு வானொலியில் நாடோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி, உங்கள் பக்தி நிகழ்ச்சி கேட்பீர்கள். சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் முதலில் நவராத்திரி திருவிழாவினை முன்னிட்டு பக்தி மிகவும் சில பாடல்களை உங்களுக்கு வழங்குவோம். நவராத்திரி 9 இரவுகளின் அன்னையின் அருளும் தருணியும் துர்கே லட்சுமி சரஸ்வதி தேவி தேவியரின் தீமையை அழித்து நன்மையை நிலை நாட்டும் சக்தி.

நவராத்திரியின் நான்காம் நாள் அன்னிலட்சுமி தேவியின் அருள் நிறைந்த புனித நாள். அன்னிலட்சுமி தேவியை வழிபடும் புனித நாளாக கருதப்படுகிறது. செல்வம், வளம், செழிப்பு, அமைதி மற்றும் மங்களத்தை அருளும் தெய்வமாக லட்சுமி தேவி போற்றப்படுகிறாள். அன்னியின் அருளால் குடும்பத்தில் பொருளாதார வளமும் மன நிறைவும் மகிழ்ச்சியும் பெருகும் என்று நம்பப்படுகிறது.

0: கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் பக்தி மிகும் பாடல்களையும் ஆன்மீக உரைகளையும் கேட்டு மகிழ்ந்து கோவிந்த பெருமானின் அருளை பெறுவோமாக. சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி வரிசையில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரை. உரையை ஆற்றுபவர் திருத்தணி திருமுருகன் திருக்கோவிலிருந்து திருப்பணியாற்றி வரும் சுவாமி ஐயப்பன் குருக்கள் அவர்கள்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா, நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கேயால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி, மண்ணுலகம் உண்டு உமிழ்ந்த வண்டரையும் தந்துடாய், கண்ணனையே காண்க நம் கண். நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தி வழி நடத்தும் திருக்கைலாய மரபு, மெய்கண்டார் வழி வழி

பெரோராதீனம் தெய்வ திருப்பெருந்திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மர்தாசல அடிகளார் பொன்னார் திருவடி போற்றி மொரிஷசு வானொலி நேயர்கள் மற்றும் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் எனது உளங்கனிந்த வணக்கம். அன்பார்ந்த வானொலி நேயர்களே, புரட்டாசி மாதமாவது இறை பக்தி நிறைந்த ஒரு மாதமாகும். இத்தகைய தனை செய்வது மிக உகந்ததாக கருதப்படுகிறது. அகலகில் ஒன்று உடையாய் என்னை ஆழ்வோனே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அதாவது, திருமகள் உறையும் திருமார்பினை உடையவனே, ஒப்பற்ற புகழ் உடையவனே, மூவுலகங்களையும் உடையவனே, என்னை ஆள்பவனே, ஒப்பற்ற தேவர்களும் முனிவர்களும் விரும்புகின்ற திருவேங்கடத்தானே, வேறு புகழிடம் எதுவும் இல்லாத அடியவனாகிய நான் உன் திருவடிகளின் கீழ் அமர்ந்து வந்து சரணடைந்தேன் என்று நம்மாழ்வார் அருளியுள்ளார். நேயர்களே, தனித்து உண்டால் அமிழ்தும் நஞ்சாம் என்பார்கள். அது உணவிற்கு மட்டுமல்ல, இறை பக்திக்கும் பொருந்தும். தனியாக அமர்ந்து வழிபாடு செய்வதை விட பல உள்ளங்கள் ஒன்று கூடி ஒரே குரலில் ஒரே எண்ணத்தில் இறைவனின் திருநாமத்தை சொல்லும்போது அங்கோர் அதிமானுத ஆற்றல் உருவாகிறது. நவீன அறிவியல் இன்று ஒலி அலைகளின் அதிர்வு பற்றி பேசுகிறது. மனிதனின் மூளையை அமைதிப்படுத்தவும் எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் கூட்டு இசை வழிபாட்டுக்கு ஆற்றல் உண்டு என உளவியல் வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இதையே ஆழ்வார்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே மிக அழகாக கூறிவிட்டனர். வைணவத்தில் அடியார் கூட்டம் என்பதற்கு மிக உயர்ந்த இடம் உண்டு. இறைவனை நேரடியாக தொழுவதை விட அவனது அடியார்களோடு கூடி அவனை பாடுவதையே ஆழ்வார்கள் பெரிதும் விரும்பினர். சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் தமது திருப்பாவையில் கூட்டு வழிபாட்டின் பெருமையே உலகிற்கு உணர்த்துகின்றார். ஆண்டாள் தனியாக சென்று கண்ணனை வழிபடவில்லை, ஆயர்பாடியில் இருக்கும் ஒவ்வொரு தோழியையும் எழுப்புகிறார். எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் என்று அனைத்து தோழியரையும் கூட்டிக்கொண்டு ஒரு குழுவாக சென்று இறைவனை பாடுகின்றார்கள். அதேபோல் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்கிறார் ஆண்டாள். பெருமாளே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி உன்னை பாடி அந்த ஆனந்தத்தில் குளிர வேண்டும் என்பதே அவரது வேண்டுகோள். இதுவே பஜனை மரபின் இதய துடிப்பாகும். இறைவனை அடைய பல வழிகள் உண்டு. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று இறைவனை அடையும் நெறிகளாகும். ஆனால் பாமர மனிதனுக்கும் மிக எளிய மற்றும் இனிமையான வழி இசை பக்தியாகும். இசையால் வசமாக இதயம் எதுவும் இல்லை என்பதற்கு இணங்க, பக்தர்கள் எங்கெல்லாம் திருமாலின் திருநாமத்தை பாடுகிறார்களோ அங்கெல்லாம் திருமால் எழுந்தருளியிருப்பான் என்பது உண்மை. ஏனென்றால் இசையோடு கூடிய பஜனையில் பாடுபவனின் அகந்தை அழிகிறது. சுருதியும் தாளமும் மனமும் ஒன்றிணையும் போது எம்முடைய உள்ளம் இறை உள்ளத்தை தொடுகிறது. நேயர்களே, ஆழ்வார்கள் அனைவரும் இசைத்தமிழ் வளர்த்த சான்றோர்கள். பொய்கை ஆழ்வார் பக்தி என்னும் நெய்யை வார்த்து விளக்கேற்றினார் என்றால், திருப்பான் ஆழ்வார் யாழ் என்னும் இசைக்கருவியை மீட்டியே பெருமாளின் சோதியை தரிசித்து அவனுள் ஐக்கியம் ஆனவர். நம்மாழ்வார் திருவாய்மொழியில் இசையின் பெருமையை பற்றி கூறும்போது, இசைவித்து என்னை உன் தாள் இணைக்கீழ் இருத்தும் அம்மானே, அசைவில் அமரர் தலைவர் தலைவா ஆதிப்பெருமூர்த்தி, திசைவில் வீசும் செழுமாமணிகள் சேரும் திருக்குடந்தை, அசைவில் உலகம் பரவ கிடந்தாய் காணவாராயே,

அதாவது பெருமாளே உன்னுடைய திவ்ய குணங்களை நான் இசையாக பாடி பாடி என் மனத்தை உன் திருவடிகளில் நிலை நிறுத்துகிறேன் என்கிறார். அதேபோல பெரியாழ்வார் கண்ணனின் புல்லாங்குழல் இசையை கேட்டு அகில உலகமே மயங்கி நின்றதை அற்புதமாக வர்ணிக்கின்றார். மரங்கள் நின்று மது தாரைகள் பாயும் கோவிந்தன் குழல் கேட்ட பூதங்களே, எனவே இசை என்பது இறைவனின் வடிவம். அந்த இசையால் அவனையே துதிப்பது பக்தியின் உச்சக்கட்டம். நேயர்களே, பஜனை மரபின் மிக பெரிய சிறப்பாவது அதில் சாதி மத பாலின மற்றும் வர்க்க வேறுபாடுகள் கிடையாது. பண்டிதர் முதல் பாமரர் வரை, குழந்தை முதல் பெரியவர் வரை அனைவரும் ஒரே குரலில் கோவிந்தா என்று பாடும்போது அங்கே சமத்துவம் பிறக்கிறது. ஆகவே இந்த புரட்டாசி மாதத்தில் வெங்கடாச்சலபதிக்கு துளசி மாலையிட்டு விளக்கேற்றி வழிபடுவது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம சங்கீர்த்தனம் செய்வது. நமது நாவிற்கு இறைவன் கொடுத்த மிக பெரிய வரம் அவனது திருநாமத்தை சொல்வதுதான். தொண்டரடி பொடியாழ்வார் தமது திருமாலை பாசுரத்தில் பரவசத்தோடு பாடுகிறார். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது அச்சுதா கோவிந்தா என்று உனது திருநாமத்தை நாவினால் சுவைத்து பாடும் இந்த ஆனந்தத்தை விட எனக்கு இந்திரலோக பதவியை கிடைத்தாலும் வேண்டாம். நேயர்களே, இத்துடன் இன்றைய சமய சொற்பொழிவு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.

கோவிந்தன் பக்தி நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். அதாவது இறுதியாக வரும் பாடலை கேளுங்கள். இதுவரை நாம் அளித்து வந்த உங்கள் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடமினும் சிறப்பு நிகழ்ச்சி இவினிய பாடலுடன் நிறைவு பெறும். இன்றிரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் அடுத்த சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த நன்றி வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kim to Mauritius.
2: Namaskar.
3: Shotarandariki Hrudaya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
4: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
1: ஓம் நமோ நாராயணாய. 7 மணிக்கு பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களுடன் இணைவதில் மகிழ்ச்சி. நவராத்திரியில் அன்னையை வழங்கும் பக்தி உணர்வுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். முதல் பாடியில் தேவியை போற்றும் பாடல்கள், அடுத்த பாதியில் புரட்டாசி மாதத்திற்கான பெருமாள் பாடல்கள். வீட்டில் ஓய்வாக அமர்ந்திருப்பவர்களுக்கும் இன்னும் பயணத்தில் இருப்பவர்களுக்கும் எங்களுடன் இணைந்திருங்கள்.

மாலையில் ஏற்றப்படும் ஒரு விளக்கும் அதன் மூலம் சொல்லப்படும் ஒரு சிறிய வழிபாடையும் நம் நாளை இனிதாக நிறைவு செய்கின்றன. அன்னையை போற்றும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

இப்பொழுது திருமாலை போற்றும் பாடல்களுக்கு செல்லும் நேரம் ஆகிவிட்டது. புரட்டாசி மாதத்தில் பக்தர்களின் உள்ளங்களில் ஒலிக்கும் கோவிந்தா கோவிந்தா என்ற திருநாமத்துடன் அடுத்த பாடலை தொடங்குவோமாக.

பெருமாளின் வழிபாட்டில் துளசி மாலையும் விளக்கின் ஒளியும் நமக்கு நெருக்கமான காட்சிகள். அந்த கோவில் சூழலை மனதில் நினைத்தபடி இந்த பாடலை கேட்போமாக. திருமாலை போற்றும் பாடல் உங்களுக்காக.

நவராத்திரியின் முதல் பகுதியிலிருந்து புரட்டாசி கோவிந்தன் பாடல்கள் வரை இன்றைய பெருமாள் அருள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி. உங்கள் இல்லங்களில் அன்பும் அமைதியும் நிறைந்திருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ நமஃ.